பள்ளி வாயில் பெடுக்கும் அட்டபழுதார பாற்ற வெட்டில் வேட்டாளன் கூடுகூட்டும் எட்டுகாலன் மார்மச்சிலெங்கும் கெணிவல வச்சு பார்த்திருக்கும் உத்தரப்பாதையில் கஜமுக வாகனம் குதி குதிக்கும்.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்தோனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல் சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்லக்கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே, முத்துமணியே பட்டு துணியே ரத்தீனமும் முத்தீனமும் சேர்ந்து வந்த சித்திரமே. ஆவாரம்பூம் திரைப்படத்தில் கங்கை அமரனின் வரிகளுக்கு இளையராஜா இசையில் கிராமிய மனம் கமழும் அழகிய காதல் பாடலை பாட வருகிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. பாடலை கேட்டு மகிழுங்கள்.
2: சாமி

0: റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: அன்பு நேயர்களே, ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். 20 காதலை வெளிப்படுத்தும்.

வகையில் அமைந்திருக்கும் இந்த பாடல் படையப்பா திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்து ஸ்ரீனிவாஸ் ஹரிகரன் மற்றும் நித்யாஸ்ரீ மகாதேவன் இணைந்து பாடிய மிக அருமையான பாடல். மின்சார பூவே, பெண் பூவே, மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய். மாலையில் பொன் மார்பினில் நான் துயில் கொள்ள வேண்டும். காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும். சகியே, போயென்றால் நான் மறைவதில்லை. இது நீ நான் என்ற போட்டி அல்ல. நீ ஆணையிட்டு சூடிக்கொள்ள ஆண்கள் யாரும் பூக்கள் அல்ல போன்ற வரிகள் பாடலுக்கு மேலும் அழகூட்டுகிறது. பாரம்பரிய கர்நாடக சங்கீதமும் மேற்கத்திய இசையும் இணைந்த இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: favorite programs and music on your favorite radio. Radio Santhwanam 90.4 FM. An initiative of Pain and Palliative Care Trust, Kollam.
1: அன்பு நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் செந்தமிழ் பாட்டு சந்தன காற்று. தேரினில் வந்தது கண்ணே. தென்மலை மேகம் தூதுவனாக வந்து காதலரை தன்னிடம் சேர்ந்ததாக கூறி அந்த சந்திப்பின் மகிழ்ச்சியையும் 300 வைரங்கள் பொன்மாலை சூடும் பூமாது பண்பாடினாள் என்று நாயகியின் அழகையும் இசையையும் வர்ணிக்கிறது இப்பாடல். செவ்வள்ளி பூ மீது வெண்ணீல வண்டு ஜில்லென்று நீராடுது என்பது போன்ற வரிகள் காதல் உணர்வை இயற்கையின் மென்மையோடு இணைத்து காட்டுகின்றன. சீராட்ட நான் இல்லையா போன்ற வரிகள் தலைவனின் மீதான தலைவியின் அன்பையும் இருவரின் நெருக்கத்தையும் காதலின் ஆழத்தையும் இப்பாடலை கேட்போரின் நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் மென்மையான MS விஸ்வநாதனின் இசை, கண்ணதாசனின் வரிகளுக்கு மெருகேட்டும் தந்து TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரல் பாடலுக்கு மேலும் உயிரோட்டம் தருகிறது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வைர நெஞ்சம். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: You are now listening to Radio Santanam 90.4 FM. Stay tuned.
1: அன்பு நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். நாயகியின் முகத்தை பார்க்க முடியாத நாயகனின் ஏக்கத்தையும் உண்மையான காதலையும் வெளிப்படுத்துகிறது இந்த பாடல். வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன். மெல்லத்திறந்தது கதவு என்ற திரைப்படத்தில் கங்கை அமரனின் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய மிக இனிமையான பாடல் இது. புல்லாங்குழல் மற்றும் வயலின் நேர்த்தியால் காதலின் ஏக்கம் மற்றும் மென்மை இந்த பாடலில் மிக அழகாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். நாமும் அந்த அழகை ரசிப்போமா? இதோ பாடல் உங்களுக்காக. கேட்டு மகிழுங்கள்.

0: ജനമനസ്സുകളുടെ നേരിന്റെ ശബ്ദം കേൾക്കൂ, ആസ്വദിക്കൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு மிக அருமையாக இசையமைத்து பாடியிருப்பவர் இளையராஜா. சித்ரா இருவருடன் இணைந்து பாடியிருப்பது பாடலுக்கு மேலும் சிறப்பு. காதலித்து பிரிந்த காதலர்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்து இருக்கும் போது தங்கள் பிரிவுக்காக வருத்தப்பட வேண்டாம் என்றும், அந்நினைவுகளோடு வாழ்வதாகவும் மென்மையான சோகமான சூழ்நிலையில் உருவான இப்பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கீதாஞ்சலி. பாடலை கேட்டு மகிழுங்கள்.
2: ஒரு ஜீவன்

0: ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.